0: 请各位收听高铁三米长的大明耐读榜的民间歌曲。
1: மஞ்சள் கலங்கரைச்சு குளிச்சு சிவி முடிஞ்சுக்கிட்டு மஞ்சள் கலங்கரைச்சு குளிச்சு சிவி முடிஞ்சுக்கிட்டு சிறுச்சு மயக்கி சின்ன பொண்ணு ஒருத்தி பக்கத்தில் வந்தாளா சின்ன பையனின் சிந்தைக்கு வரே அருகில் வந்தாளா சிறுச்சு மயக்கி சின்ன பொண்ணு ஒருத்தி பக்கத்தில் வந்தாளா சின்ன பையனின் சிந்தைக்கு வரே அருகில்

அந்த நடையினிலே மயிலின் அசைவை தந்தாரா, சின்ன இடையினிலே மனசை சொருகி கிட்டாரா. அந்த நடையினிலே மயிலின் அசைவை தந்தாலா, சின்ன இடையினிலே மனசே சொருகி கிட்டாலா. முத்து சிரிப்பினிலே சலங்க சத்தத்தை தந்தாரா, முத்து சிரிப்பினிலே சலங்க சத்தத்தை தந்தாரா. அவ மின்மினி போல வந்து மனசில மின்னி மறைஞ்சாளா, அவ மின்மினி போல வந்து மனசில மின்னி மறைஞ்சாளா. மஞ்சக்கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, மஞ்சக்கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, திருச்சி மயக்கி சின்ன பொண்ணு ஒருத்தி பக்கத்தில் வந்தாளா. சின்ன பையனின் சிந்தைக்கு வர

0: வெள்ளி நில போல பட்ட முகத்தில பிரிவான், ஏ வானவில்ல போல பல ஜெருக்கு உருவான். வாலிபன் மனசில கதல் விதைக்கிற பருவம், நீ வழிய வந்து விட்டா ஏன் உயிரையன் தருவேன், நீ வழிய வந்து விட்டா ஏன் உயிரையன் தருவேன். மஞ்சக்கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, மஞ்சக்கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, சிரிச்சு மயக்கி சின்ன பொண்ணுருத்தி பக்கத்தில் வந்தாளா, சின்ன பையனின் சிந்தக வரை அருகில் வந்தாளா. சிரிச்சு மயக்கி சின்ன பொண்ணுருத்தி பக்கத்தில் வந்தாளா, சின்ன பையனின் சிந்தக வரை அருகில் வந்தாளா.
1: 印度的李广播电台，印度民间歌曲节目播送到这里。
2: 印度德里广播电台，接下来请听小知识：世界之最，最毒的蜘蛛。蜘蛛是昆虫的天敌，但是也有会伤害人类与牲畜的毒蜘蛛。世界上最毒的蜘蛛是球腹蛛科的红斑蛛，也称为黑寡妇蛛，以及狼蛛科中的血菊狼蛛。它们广泛地分布在苏联南部、欧洲东南部与中亚细亚、美洲及中国的海南岛、新疆等地。毒蜘蛛口内有一个坚硬的结构，为视肢，也就是上颚，内有毒腺。当它遭到惊动的时候，为了自卫，立即跃起扑上视伤来犯者。这时候，蜘蛛体内毒腺分泌出一种神经性毒蛋白的液体，从视肢经皮肤的伤口进入被视者的体内。被视的时候有剧烈疼痛感，之后受害者的运动神经中枢发生麻痹，人或是牲畜被视后有局部反应，也有全身症状，严重的会死亡。骆驼、牛、马经常遭血菊狼蛛的侵袭而丧命，对牲畜危害极大，唯有对绵羊却很留情，从来都不去伤害。人被咬伤的极少，不过人被黑寡妇蛛噬伤而丧命的世界各地都有过报道。毒蜘蛛雌雄一体，雌雄个体的大小、体色都有较大的差异，一般都是雄的个体小，毒性弱，雌的个体较大，毒性强。狼蛛全身披毛，刚毛发达，身体显得坚强威武，有很强的抵抗力，体灰褐色，有两块颜色较深的斑。黑寡妇蛛披有少量灰黄色刚毛，有人字形重叠斑纹。雄性体色又黑色，步足长而粗壮，善于奔走。毒蜘蛛过着游猎生活，它们穴居在土中、墙洞里、石块下或是各处的缝隙内。它们不会织网，没有固定的家园，像流浪者终日四处游荡，专门在树上、花草上、墙壁上到处盲目巡游。见到有可食的小昆虫就去追捕。它们生活不像织网蛛那样安定勤快，毒蜘蛛每次只能捕食一个猎物，这个吃完了才去找另一个。